மதலம் சவுட்டி போட்டுச்சு. செட்டி மதலம் சவுட்டி போட்டுச்சு.

அடித்தெற்றி விறகொண்டும் மழை பெய்யும்போள் மழையில்லா காலமத்தும் மறக்கேண்ட நாம் காலமெங்கும் மாறி வந்த பரிகசிக்கே காரியமெந்தன்னறியுமோ கூட்டுகாரே நாம் அவனியே அம்மையாயி காத்து சூட்சிக்காம் நதிகளை பவித்ரமாய் காத்து ரட்சிக்காம் அழுக்கில் நின்னகந்து நாம் நிற்கணம் சொல்லாம் செடி நட்டும் காடு காத்தும் கருத்தார்ஜிக்காம் கருத்தார்ஜிக்காது நம்ம சில சீடுகில் கரும் காலம் வருமன்னு கருதேணம் நாம் குஞ்சு பைதல் குறும்பினால் வீடிலக்கண்டே குஞ்சிளம் காற்றொன்னு வந்து குளிர் தூகண்டே குளிர் தூகும் காற்றிலாடும் கதிர் கொய்யண்டே கதிர் கொத்தும் கிளி பாடும் பாட்டு கேட்கண்டே அது கொய்யும் அறிவா